0: chu pui li do pe chi pui ku hin che gui tu zui ni
1: jin de xi be qie ni shi jiang ne jin de a be qie jiong ni par chang bo le qie xi yue be wo le pe ne wo le pui ku hin
0: a ma la ni ngan chu mi ci dir chu ge jin gen ki gap den ti yin lo ji pa chu nan wo ki a ma la yong qi ling ne mi yong we min de xiu xiang ki zhen ni ang da xian ne lo ji pa chu qiu ying cong gang la pe ba ge si xiu ji du ka ba le wo ye gu qi chu chu ji chu chu chu ji
1: 泰迪熊罗斯尔别人拍起过，泰迪熊起别喊卡起了，果然攻击过不来这个，每个进行困顿体外的，卡占了前卡右边，扛着四把皮鞭跟四熊，泰迪熊罗斯尔别拉达。
2: 罗杰帕追日国拉米，日国他杨九刚当了命令，去过前不行人，他们地图了，日国给南北点右边，三月点不之内，日达尔国图了，百姓点西起外。恐怕云人不扬，格来可个没。体外他们为了吃住汤，天对国土的也不等于白，大姐起的。听俺人讲呢，吃腻了国人家国主看见一个汤，他的吃腻了国人家国主看见来转没个。品种罗杰帕住。
1: 泰迪熊罗斯尔别人拍起过，泰迪熊起别喊卡起了，国人国主国不来转没个，每个进行困顿体外的。卡占了前卡右边。扛着四把皮鞭，跟四熊、泰迪熊、罗斯尔贝拉达。
3: 明了大节前年，明年给年个列车，北京北明堂铁外人行去。明年中路苏人民在新旧康堂，银通参在两者去。明了记者级别，记性超过北京人。明了大节前在，明年给年端午年，先突破了坑穷给我着迷死。北京北明堂铁外人行去，明年中路苏人民在新旧康去。按这苏的给面具起的三多钓鱼金。开连半天卷个汤，米土脏些，木脚子鱼，破泥冻哇，王子娘子解鱼。开水开上米热不热七八汤，米三不米冻哇，米脚团不，米干不少的南团鱼子。毕竟北明堂天外人心计，明年中路苏里面在新旧康了撇汤，我要了卡巴汤，从康南那片叫光中个就人民大街汤，人民娘们能晓得，过年撇巴了各所修三年，他是创建邻国的下人，花火匆匆给人整。陆地卡巴尔，连我也估计，初期俺俺俺年初，几顿松也咕咕咕，顿俺年初。
4: 天地考验咱们的才能，老百姓老百姓把团结起来，靠潮龙，来日再牛老百姓能，人生老百姓他，随军听小说在，一说这些。八国八点拉索张大南巴的称为中华民族的水军人员，他被军人解放后，根据一面解释与描述。
5: 凭借公干上，任命了团组主任职务。但俺人呢，彭总他是从给民族公干中，你们讲的像那几位民族人士。Ani nga tanda yina lhasa tonggir lho cholong rinne zenu jongda loblingi lobda ji genggu gimina xin. Ani nga rancha zinan tangdo lobchung ne che, ani mandrin thurin lomdrin che, ani lobda chemo che, wadu si trim che yong gyo jin. An dine lobda thong ni tanda. Hasa chongi lho cholong rinne zenu jongda lo zena milu gulhak zamji lobda ji gen kuru tangnang shingi ane tanda manzu lobda zena yubi rik zen ka teta kyo le ane lobda ji ane lobda ji to tam che dosi lega chi uyu la Tāng ngānzu lopdē nāng chāsha nā rīk zēng kā chūk jīk zām jīwārī. Tī nēlē ngānzu Zhōnghuā mērī kī rīng nē kī yēnggā dābū āni mērī kī gēnghū tāng āni jēg rīk būrsū āni tāng kā tāng nāng shīng kī shīng sū pūshō sō zē lā sōk bē kāng dār yāng jī nā kā chūk jīk zēsh lō wārī. Tī zō chē shū tī ngānzu tānda tīng rīb kī shuāng jī nāng bā yā āni jī mūtū nē jī gyōn chōng yōng wē chī dū āni dū sī lōm nyer nāng kī wārī. Yixuk zinda cha xa na, zo che shu di nganzu karwes na, shunu mangu chi so gyong che, nganzu nabi nam karwes na, nyamso ta, dindze ki tole ya karwes na, jik so gyong che shin yus. Ta tang tong ma yi na nganzu yixuk dili cha xa na, tang do konzu